ஒன்னு வார்த்தா எல்லாரும் குரூப் பிரம்ம பிடிஞ்சாங்க கம்மோ காவுஞ்சாங்க அவனை கல்லா.